பாசப்பதமட சீத்த ஸ்மார்ட் மறுபுவாஹினிய தென் அடுவமிலட்ட ரூபாய் 59,999 சீட்ட ஷௌமி தென் அபான் சுதீன்.

சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணிய கரணலாதி இவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாச லபிய புத்தானுபாவே விதா தக்வென சந்த பிரித்தே ஆனுபாவேன்.

சதகம் சேர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலையே எதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.